முறுக்கு சல்லி உப்பர் மேல மாத்து மாயி மாயி சரணம் குர்மீட்டே மாயி சரணம் குர்மீட்டே வட்டே பாக தேவே பரமேஸ்வர வட்டே பாக தேவே பரமேஸ்வர கோட் பதா